பக்கேன போற சீர தப்ப கேனப்பன்னோ நுனி தாராவே தூர கோலரல்ல தானே கமிவன்னரங்க.